0: காணி அங்காசி நாய் சூப்பை முயும் நியூகா காந்தா காப்பாரி பூயா வாங்கி சுமா மாமா பெந்திசியாங்கி கம்பசுத்தி யாயா சூரி எஸ்பிரிட்டு சாந்தோ சுத்திபி அமேன்.
1: La radio te informa la hora, 13, 11 minutos.
2: Este programa es de entretenimiento y tiene clasificación A, apto para todo público.